சோம்பலும் துயரும் மாயையும் வினையும் மறைப்பும் ஆணவமும் வனத்தனை பிடித்திடல்.